ஒட்டிலோ நிறக தமன் தரக்கலே சீகிரேலா எசே ரோய காயக்கி நாட்டு நாட்டு நாட்டு அது தும்மு தும்மு துலுப்பேலா லோபலுன்ன பயணம் அந்த.